0: 南莫给团结，破解给南年年追求。看到听见你三心万意，中央密码关注龙天雷公给破解金南意。
1: 三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九年，三九
0: ཁྱི ཕྱི མི དང ཁྱི ཕྱི མི དང ཁྱི ཕྱི མི དང ཁྱི ཕྱི མི དང ཁྱི ཕྱི མི དང ཁྱི ཕྱི མི དང ཁྱི ཕྱི མི དང ཁྱི ཕྱི མི དང ཁྱི ཕྱི མི དང ཁྱི ཕྱི མི དང ཁྱི ཕྱི མི དང ཁྱི ཕྱི མི དང ཁྱི ཕྱི མི དང ཁྱི ཕྱི མི དང ཁྱི ཕྱི མི དང ཁྱི ཕྱི མི དང ཁྱི ཕྱི མི དང ཁྱི ཕྱི མི དང ཁྱི ཕྱི མི དང ཁྱི ཕྱི མི དང ཁྱི ཕྱི མི དང ཁྱི ཕྱི མི དང ཁྱི ཕྱི མི དང ཁྱི ཕ